0: விருப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் குட்டாரக்கரா. இனி அறிவு பாஷயங்களும் வாய்ச்சறியாம். ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
2: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூட நாடறியட்டே. மாதிரிநாடு ஜீவகாருண்യ மாசிக வாய்க்குக வரிக்காராவுக. கூடுதல் விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்தப்படாம். நீங்களுடைய பிசினஸ் இனி நாடறியட்டே ஆசிரிய எஃப்எம் 90 பரிசியங்கள் நல்குவானாய் நீங்களுக்கும் விளிக்காம் 9072585908 என்ற நம்பரிலேக்கு.